நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: தாங்கி வரும் வானொலி ஊட்டமுள் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: என்ற இணையதளத்தில்

0: at Meta Digital. It looks great too.
1: Are you a mum with young children? Feeling exhausted, low in sleep, low in mood?
2: There is a place you can go.
1: Try going on safari.
2: Safari multicultural playgroups are for moms and kids aged 0 to 5, especially anyone from a migrant or refugee background. The playgroups are free to attend. There is a pick-up and drop-off service and even free English classes.
1: For more information, email safari@belong.org.nz. That's belong, belong.org.nz.
2: The activities are perfect for preschoolers. Everything from painting,
1: music time,
2: craft,
1: sand pits,
2: obstacle courses,
1: story time,
2: messy play. And it's free.
1: Nice.
3: One of the longest running Filipino radio shows, Tinig Pinoy, delivers the hits every time. From classic tracks to modern chart toppers, hear them all alongside the latest headlines in business, entertainment, and community notices at 104.6 Planet FM. Every Saturday, 12:25 till 2 p.m. Tinig Pinoy, your music connection to the Philippines.
4: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
5: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
4: நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்,
5: சிந்தனை செய்திகள்,
4: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்.

0: இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
0: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: your community on planetaudio.org.nz.
1: Business. Boating. Belly dancing. Whatever you're interested in learning, community education is alive and well at a school near you. Gain skills. Find a hobby. Learn a language. Get fit. Learn to relax. Visit aucklandcommunityeducation.co.nz to find courses in your neighbourhood. Cooking. Computing. Cantonese.
2: 2040 ஆண்டிற்குள் ஆக்லாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
3: ஜன்மபூமி இக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமின் லோபுரா விசிறி சிட்டின ஸ்ரீலாங்கிக சன்னான்கே ரசவிந்தனை சதா மௌபிமே காலீன மேன்ம ஐதிஹாசிக தொரத்துரு ரசபார கீதத் குவன்முதிரி நாட்டி சா வெனத் விசேஷாங்காத்ராகின பிளானட் எஃப்எம் 104.6 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15ට ගුවන්තුඟු සුවන රසමාංජුසාව දැන් ඔබට සත්‍යයක් මුළු
4: செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
5: காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும்

0: அதன் விளக்கமும். முதல் குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அறிவாற்றல் மிகுந்த பெரியோர்களை போற்றி அவர்களை தனக்கு உற்றாராக கொள்ளுதல் ஒருவன் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்ததாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. அறிவாற்றலினால் தம்மை காட்டிலும் பெரியாராக இருப்பவர்களை தமக்கு உற்றாராக கொண்டு அவர் வழி நடத்தல் ஒருவருக்கு கிட்டும் வலிமைகள் எல்லாவற்றிலும் விட தலை சிறந்த வலிமையாக அமையும் என்கின்றார் திருவள்ளுவர்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் ஆயிடுச்சு. 1992 வெளிவந்த இந்த படம். படத்தின் பெயர் தேவர் மகன். படத்திற்கு இசையமைத்தவர் மேஸ்ட்ரோ இளையராஜா. இந்த பாடலை எழுதினவர் வாலிப கவிஞர் பாலி. இந்த பாடலை பாடியவர்கள் கமலஹாசனும் எஸ் ஜானகி அம்மாவும். ஜானகி அம்மாவுடைய பெருமைகளை சொல்லி முடியாத பாட்டில் இந்த ஒரு பாட்டும் அடக்கம். இந்த பாடலில் கமலஹாசன் பட்டணத்தில் படித்து வளர்ந்து வந்து கிராமத்துக்கு வந்து இந்த பாடலை பாடுற மாதிரியான காட்சி அமைப்பு. ஆனால் அந்த கிராமத்திலே வளர்ந்த ஒரு பொண்ணு பாடுற மாதிரியான காட்சி அமைப்பும் கூட. அப்போ கமலஹாசன் பாடும்போது ஒரு பட்டணத்துவாசி எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி அவர் பாடியிருப்பாரு. அதே பாடலை ஜானகி அம்மா ஒரு கிராமத்து பொண்ணு பாடுனா எப்படி நீட்டி முழக்கி பாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. எல்லாருமே இந்த நேரத்துக்கு என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இஞ்சி இடுப்பழகா. இந்த பாட்டை முதல்ல கம்போஸ் பண்ண உடனே முதல் சரணத்தை மட்டும் ரேவதியை அப்படியே பாட வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேவதி சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட வராது, என்னால் பாட முடியாது அப்படின்னு ஒரு பாடு. அந்த பாட்டினுடைய அந்த முதல் சரணத்தை மட்டும் மின்மினியை பாட வச்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம கேட்குறது வந்து ஜானகி அம்மானுடைய குரலில் தான் வந்து அதுக்கப்புறம் ட்ராக் மட்டும் மின்மினி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா தான் இந்த பாடல் முழுவதும் பாடியிருக்காங்க. ரீக்ரியேட் பண்ண முடியாத சில வாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ்ல ஒருத்தவங்க தான் கமலஹாசனுடைய வாய்ஸ். எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டமா அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போனாலும் அவருடைய வாய்ஸுக்கு ஒத்து வர்ற மாதிரியான குரல்கள் வந்து மிக மிக குறைவு. உங்களுக்காக இன்று மிக பிரபலமான இஞ்சி இடுப்பழகா பாட்டு கேட்டு பார்க்கலாமா?

ஒரு சின்ன நாஸ்டாலஜியா ஞாபகங்கள் தட்டி பார்க்கலாமா? இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆயிடுச்சு. தேவர் மகன், நீங்க தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கும் போங்க, அங்க ஒரு கோவில் பூட்டி கிடக்கலாம், அங்க ஒரு திருவிழா நின்று போயிருக்கலாம், அங்கே ஒரு தேர் ஓடாம இருக்கலாம், அங்க ஒரு சாமி ஒரு தெருவுக்குள்ள நுழையாம அடம்பிடிக்கலாம். இதனாலே கிராமத்து திருவிழாக்கள் இப்பெல்லாம் சில கிராமங்கள்ல கொண்டாடப்படுறதே இல்லை. கிராமத்துல பஞ்சாயத்துகள் கூட்டப்படுறது இல்ல. மனிதர்களுக்குள்ள ஈகோவும் ஆணவம் தான் இதை தடுத்து நிறுத்தி இருக்குது. அதை சரியா பிரதிபலித்த படம் தான் தேவர் மகன். இந்த மோதல்களை தேவர் மகன் என்கிற சினிமா பங்காளி மோதலா எடுத்துக்கொள்ள காரணம் கூட அதே மனிதர்களுக்கான ஈகோ தான். உள்ளத உள்ளபடி சொன்னாதான் கலை தன் கிரீடத்தை அணிய முடியாது. தேவர் மகன் என்கிற சினிமா இந்த மனித உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது. சக்தி என்கிற நாயகன் நேர்மையாளன், சின்ன வயசு முதல் கிராமத்துக்கு சிலம்பம் கூட கற்று கிராமத்தானாக வாழ்ந்தவன், பட்டணத்துக்கு படிக்க போனால் அங்கே உள்ள கலாச்சாரத்துக்கு ஒத்து ஊதுறான். ஃபங்கு முடி வளர்த்து தாடிய ட்ரிம் செஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சு அவளை தனியால ஊருக்கே கூட்டிட்டு வர்றான். சக்தி கேரக்டராக ஒரு சூழ்நிலை கைதி, சூழ்நிலைக்கு முடிவெடுப்பான். கிராமத்துல வளரும் போது சிலம்பம், பட்டணத்துக்கு படிக்க போனா காதல். அப்பா இறந்ததும் நாட்டாம, பஞ்சவர்ண நீதி கேட்டதும் தன் வாழ்க்கையே கொடுத்தல், பங்காளி மாயனோடு மோதலில் அவனை அறியாமல் மாயனை கொன்று விடுகிறான். இதுல புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடான அறிவுரை வேற. எடை சக்தி, நீ கூட படிச்ச வந்தாண்டா, படிச்சுட்டு என்ன செஞ்ச என மாயனின் மனசாட்சி சக்தியிடம் கேட்காமல் இருக்காது. தேவர் மகன் என்கிற படத்தை உருவாக்கும் போது அது ஒரு கிளாசிக்கா அமையும்னு கமலுக்கே தெரியாது. கங்கை அமரனோட அதிவீர பாண்டியன் பட டிஸ்கஷனில் கிடைத்த சிலம்பாட்ட காட்சிகள், கலைஞானத்திடமிருந்து கிடைத்த கோவில் பூட்டப்பட்டு திறந்ததால் நேரும் பிரச்சனைகள், இவற்றோடு காட்ஃபாதர் படத்திலிருந்து பெறப்பட்ட காட்சிகளையும் இணைத்து அழகான திரைக்கதை எழுதியாயிற்று. ஆனால் அந்த திரைக்கதை ஒரு பாடமாக வைக்கும் அளவுக்கு மாறும் என யாருமே நினைக்கவில்லை. கமல் ரேவதியை மணந்து கொண்டு கௌதமியை பிரியும் போது நீண்ட முத்தம் தந்துவிட்டு பிரிவார். அதை கௌதமியின் காதலின் ஆழம். ஆனால் கமல் கௌதமியை பிரியும் போது அதே காதலின் ஆழம் கமலிடம் இருப்பதில்லை. ரேவதியை கட்டும் போதும் தோன்றவில்லை, உடனே தாலி கட்டி விடுவார். இதைத்தான் சூழ்நிலை கைதி இந்த சக்தி என நினைக்க தோன்றுகிறது. சிவாஜி ஒரு தேவராக வாழ புதிதாக நடிக்க வேண்டியதில்லை. தன் தம்பி மகனை வெளிநாட்டில் படிக்க வைத்த சிவாஜி தன் மகன்களை கூடவே வைத்துக் கொண்டவர். அவர் பெரிய தேவராக வந்தாலும் விழுப்புரம் சின்னையா கணேசன்தான். அதனாலேயே அவர் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று அவர் வீட்டிலும் தேவர் மகன் போன்றே சொத்து தகராறு நடக்கிறது துரதிருஷ்டம். கமல் தன் பாத்திரங்களுக்கு எப்போதும் நியாயம் செய்வர். தேவர் மகன் சக்தி கேரக்டருக்கு அவர் செய்த நியாயம் அழகானது. கௌதமியின் பாத்திர வடிவமைப்பும் ரேவதியின் பாத்திர வடிவமைப்பும் இருவேறு துருவங்கள். ஆனால் கமல் நடிப்பில் இருவரோடும் வேறு வேறு பரிமாணங்களை காட்டுவார்.

தாடி வைத்த இளைஞனாக உணர்ச்சி வசப்பட்டு பொங்கும் சக்தி, ஊர் பெரியவர் சக்திவேல் ஐயாவானதும் காட்டும் நிதானம், தீர்க்கமான முடிவுகள் என பாத்திர வேறுபாடுகளை நடிப்பில் காட்டியிருப்பார். இந்த படம் ஹிந்தியில் வந்தபோது அனில் கபூருக்கு இந்த வேறுபாட்டை காட்ட முடியாமல் திணறியிருப்பதை காணலாம். பொதுவாகவே மண் சார்ந்த படங்களை தயாரிக்கும் போது அந்தந்த படம் வந்து அந்த மண் மக்களால் மட்டுமே கொண்டாடப்படும். இதை அடுத்த நிலத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்களால இந்த கலாச்சாரத்தை புரிஞ்சுக்க முடியாதனாலேயோ அல்லது அதனுடைய ஒன்ற முடியாத காரணத்தினாலேயோ அந்த படங்கள் அவ்வளவு விமரிசையாக ஒத்துக்கொள்ளப்படுவதில்லை மற்ற மாநிலங்களால். தேவர் மகன் படத்தில் மட்டுமல்ல, ஈகோ படத்திற்கு வெளியேயும் கமலுக்கும் மற்ற கிரியேட்டர்களுக்கும் இடையான சிறந்த படைப்புக்கான ஈகோவும் இருந்தது. அந்த ஈகோ தான் தேவர் மகனை கிளாசிக் ஆக்கியது. உண்மையான தேவர் சமுதாயத்தை சேர்ந்த முத்தையா போன்றோருக்கு கூட இப்படி களமாட முடியவில்லை. தேவர் மகன் பற்றி பல கதைகள் கதைக்காக சொல்லப்பட்டாலும் மொத்தமாக சிறந்த அவுட்புட் படம். இயக்குனர் பரதனை பாராட்டியே ஆக வேண்டும். அவரின் ஒவ்வொரு காட்சிப்படுத்துதலும் நமக்கு நம் சிறுவயது கிராமத்தின் நினைவுபடுத்தலாக அமைந்தது. அவரின் வெற்றியே மீண்டும் எடுக்க முடியாத ஒரு படமாக தேவன் மகன் படம் அமைந்ததுன்றதுதான் உண்மையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.

தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு ஊக்கம், மோட்டிவேஷன். இன்று மேலாண்மையில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல் ஊக்கம். சார்நிலை பணியாளர்களை நாம் பணியில் ஊக்கப்படுத்துவதும் அவர்களிடம் ஆர்வத்தை கிளர்ந்தெழ செய்வதும் தான் பணித்திறனை அதிகரிக்கும் என்று மேலாண்மை கூறுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தினால் போதும், அது பெரும் நெருப்பாகி பொங்கி பிரவாகம் எடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் ஊக்கத்தின் பின்னணி. ஊக்கம் என்பதே மேற்கத்திய மேலாண்மையில் இருந்துதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. நம் இலக்கியங்களில் எல்லாம் ஊக்கத்தை பற்றி நிறைய கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊக்கத்தை பற்றி வள்ளுவர் கூறும்போது, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை, வெறுவும் புலிதா குறின் என்கிறார். நம்மிடம் இருக்கும் ஊக்கம் அதிகரிக்குமானால் நாம் எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொண்டு வெல்ல முடியும், நாம் எவ்வளவு பெரிய எதிரியையும் வீழ்த்த முடியும் என்பதுதான் இதன் பொருள். யானை உருவத்தினால் பெரிதாக இருக்கலாம், ஆனால் புலி ஊக்கத்தினால் பெரிதாக இருக்கிறது. தன்னால் யானையை வீழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அது புலிக்கு அசுர பலத்தை கொடுக்கிறது. அளப்பெரிய உந்து சக்தியால் புலி யானையை எளிதில் வென்றுவிடுகிறது. நாம் பிரச்சனையை கண்டு பயந்தால் மனத்தால் நம்மை பிரச்சனை வென்றுவிடுகிறது. நாம் துணிந்து நின்றால் பிரச்சனையை கிள்ளி எறிந்து விடலாம். எண்ணிக்கை முக்கியமல்ல, ஊக்கம்தான் முக்கியம் என்பதற்கு அழகான ஒரு ஜென் கதை ஒன்று உண்டு. நோபினாகா என்கின்ற ஜப்பானிய போர் வீரன் தன் எதிரி ஒருவரை தாக்க முற்பட்டார். ஆனால் தன் எதிரியிடம் இருப்பது போல் பத்தில் ஒரு பங்குதான் அவனிடம் போர் வீரர்கள் இருந்தார்கள். அவனுக்கு தான் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று தெரியும். ஆனால் அவனுடைய சிப்பாய்களுக்கு மிகுந்த சந்தேகம் இருந்தது. போருக்கு போகிற வழியில் நோபினாகா ஒரு சிந்து கோயிலுக்கு முன் தன் படையை நிறுத்தி தன் படை வீரர்களிடம் சொன்னான், நான் கோயிலிருந்து திரும்பியதும் ஒரு நாணயத்தை சுண்டி விடுவேன். தலை வந்தால் நாம் வெற்றி பெறுவோம், பூ விழுந்தால் நாம் தோற்போம், விதியின்படி நாம் நடப்போம் என்றான். நோபினாகா கோயிலுக்கு சென்று மௌனமாய் பிரார்த்தனை செய்தான். திரும்ப வந்து நாணயத்தை சுண்டினான். தலை விழுந்தது. அவன் வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் வந்தது. அவன் வீரர்கள் எல்லாம் தீவிரமாக வாழ்வீசினார்கள். நோபினாகா போரில் வெற்றி பெற்றான். யாரும் விதியின் கையை மாற்றி எழுத முடியாது என்று அவன் பணியால் சொன்னான். ஆம் என்று நோபினாகா தான் சுண்டிய நாணயத்தை காட்டினான். அதில் இரண்டு நாணயங்களை ஒட்டியிருந்தான். இரண்டு பக்கமும் தலைகளே இருந்தன. அதே வீரர்களின் எண்ணிக்கைதான், அதே வீரர்கள்தான், அதே நோபினாகாதான். ஆனால் நாணயத்தை சுண்டியவுடன் அவர்கள் வேறு மனிதர்களாக மாறி போயிருந்தார்கள். மாற்றம் அவர்களுடைய உற்சாகம், தன்னம்பிக்கை, ஊக்கம். வெற்றி பெறுவோம் என்று எண்ணியவுடன் அவர்களிடமிருந்த ஆற்றல் வெளிப்பட்டது. ஊக்கம் அதைத்தான் செய்யும். அதனால்தான் வள்ளுவர் ஊக்கம் உடைமை என்றார். இன்னொரு துறவி, ஜப்பானிய துறவி சொல்கிறார், A journey of 1000 miles begins with a single step. ஆயிரக்கணக்கான மைல்களை கொண்ட பயணம் ஒரு சின்ன அடியில் தான் ஆரம்பமாகிறது. ஊக்கம் இருப்பவன் தொடர்ந்து சென்றால் அது நெடிய பயணமாகிறது. முதல் அடி வைக்கும் போதே எங்கே முடியும் என நினைத்தால் முடியாமல் போகும். ஒரு நீளமான காவியம் கூட ஒரு எழுத்தில் தான் ஆரம்பமாகிறது. ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு ஒளியோசையில் தான் ஆரம்பமாகிறது. ஒரு கடல் கூட ஒரு துளியில் தான் ஆரம்பமாகிறது. ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான். உலகை

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: ஒரு பாட்டு பாடுறே.
2: எந்த எந்த பாட்டையா?
1: அம்மா பாடுதே.
2: தேவர் காலடி மண்ணே.
1: குட்டி கழுத, பாதியிலையா தொடங்குறது? மொத அடிய பாடுறீ.

வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்று. நாம் போகும் பாதை தெரிந்துவிட்டால் மலை பிரதேசமாகவும் காட்டுப்பகுதியாகவும் கூட சுலபமாக கடந்துவிடலாம். ஆனால் எங்கே போகிறோம் என்பதே குழப்பமாக இருக்கும் பொழுது இலக்கை அடைவது சிரமமான காரியம். அதே போலவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு பெற்றுவிட்டால் வருமுன் காப்பதைப் போல பிரச்சனைகளை தவிப்பதும் சாத்தியமே. எப்படி இந்த விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்வது? தோட்டம் அமைப்பது இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சின்ன சட்டியில வச்சோ பெரிய அளவிலோ ஏதோ ஒரு வகையில இந்த எல்லாரோடைய வீட்டிலையும் தோட்டம் இருக்குது.

விதை போட்டு செடிகளை வளர்க்கும் போது அதோடு வேண்டாத களைகளும் முளைக்கும். காட்டுக்கீரைகளோ முள்செடிகளோ காகத்தின் எச்சத்தின் பலனாக வீட்டு சுவர் விரிசல்களில் வேப்பங்கன்றோ முளைப்பதை சாதாரணமாக பார்க்குறோம். முதல்ல இரண்டு இலைகளோடு வருகின்ற வேப்பங்கன்றை 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா பெரிய மரமாக இருக்கும். அந்த மரத்தை நம்மளால் எளிதாக வெட்டி விட முடியாது. தொழில் முறையாக மரம் வெட்டு வர கூப்பிட்டு தான் அந்த வேரோடு பிடுங்கி எறிய முடியும். ஆனால் வேப்பங்கொட்டையிலிருந்து முளைத்து வரும் அந்த தளிர் கன்றை குழந்தைகள் கூட மிக எளிதாக 2 விரல்களால் பிடுங்கி அகற்றிருக்க முடியும். அதே போலத்தான் பிரச்சனைகளும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நாம் கருதுவதை தொடக்க நிலையிலேயே ஆராய்ந்து அணுகு விழிப்புணர்வு பெற்றுவிட்டோம்னா நிச்சயமா அது பூதாகரமான பிரச்சனையாக எதிர்காலத்தில் போராட வேண்டி இருக்காது. எந்த பிரச்சனை ஆனாலும் ஆரம்ப நிலையிலே சிறு பொறியாக இருக்கும் பொழுது நாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளார ஒரு பெரிய காட்டு தீயா வளர்றதுக்கு முன்னாடி அதை பிரச்சனைகளை அழிப்பது சுலபம். நண்பர் ஒருவர் சட்டு சட்டுன்னு அவருக்கு முன் கோபம் வரும். எதற்குத்தான் கோபம் வருதுன்னு காரணம் இல்லாம நாக்க சவுக்காக சுழட்டி சுற்றுவார். அவர் வண்டியை ஓட்டும் போது குறுக்க யாராவது போனாலோ மஞ்சக்கோட்டை தாண்டி எதிர்ப்பக்கம் யாராலும் வந்தாலோ கண்டபடி திட்டுவார். ஒரு எல்லைக்கு பிறகு அவர் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கூட வந்து விடும். வீட்டிலும் இதே கதை தான். பேப்பர் கேட்டு அது தாமதமாக கிடைச்சா, சாம்பார்ல உப்பு குறைவா இருந்தா, ரசத்துல சுவை மாற்றம் இருந்ததுன்னா போதும், கெட்ட கோபம் வந்துடும். அடி வயிற்றுல இருந்து கத்துவார். அதோடு நிற்காது, முதல் நாள் செய்த தவறு, சென்ற வாரம் செய்த தவறு, ஏதோ ஒன்றிலிருந்து தொடங்கி சங்கிலியாக தொடர்ந்து உச்சத்துல போய் நிற்கும். தொடுத்ததுக்கெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பார். இவருக்கு ரத்த அழுத்தம், வயிற்றுப்புண் இத்தியாதிகள் வர்றதுல ஆச்சரியம் இல்லை. கோபத்தை குறைக்கலன்னா உடல்நலம் தேராது அப்படின்னு மருத்துவர் சொல்லியும் பயனில்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் தவறாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபப்படுவார். அதனால கத்துற குற்றம் என்னுடையதல்ல என்று கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு இருந்தார். செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அது வேருக்கு வருவது போல இவருடைய கத்தலுக்கு பயந்து மனைவி பாதிக்கப்பட்டார். வீட்டுக்கு அப்பா வந்துட்டாலே சிங்கம் புலி வந்தது போல குழந்தைகள் பதறி விடுவாங்க. ஒரு கட்டத்துல சுமூகமான நிலை இல்லை, வெளியுகத்துக்கு எப்படி பழகுவது அப்படின்னு குழந்தைகளுக்கு கூட தெரியாம போயிருச்சு. குளத்துல எரிகிற கல்லை சுற்றி அடுத்தடுத்து வளையங்கள் தோன்றுவது போல அந்த வீட்டுல அடுக்கடுக்காக பல பிரச்சனைகள். யார் மூலியமோ அந்த நண்பருடைய நல்ல நேரம், வெளிநாட்டுல இருந்து அவருடைய நண்பர் ஒருவர் வந்தார். அவரை சமாதானப்படுத்தி மனநல ஆலோசகர்கிட்ட அழைச்சிட்டு போனார். 4-5 அமர்வுகள் முடிப்பதற்குள்ளார தவறு தன் மேல்தான் அப்படின்ற விழிப்புணர்வு நண்பருக்கு வந்துருச்சு. சுய அலசல், சுய விமர்சனம் என்று மனநல ஆலோசகருடைய வழிகாட்டுதலோடு முற்பட்டு கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது இத்தனை ஆண்டுகள் இந்த வீட்டுல தாண்டவனுடைய பிரச்சனைகள் திடீரென்று மறைஞ்சு போச்சு. அதனால அதான் பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலேயே அதன் கழுத்தை பிடிச்சு நம் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றது ரொம்ப அவசியம். இனிப்பை கையில் எடுக்கும் பொழுதே எனக்கு சக்கரை வியாதி இருக்கிறது, இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று நமக்கு நாமே மறுக்க பழகணும். இன்னொருத்தர் சொல்ல காத்திருக்க கூடாது. பசி வந்தால் சாப்பிடுறோம், தூக்கம் வந்தால் தூங்குறோம். இதற்கெல்லாம் அடுத்தவருடைய தூண்டுதலை எதிர்பார்க்கிறோமா? அப்படித்தான் வாழ்க்கையில பல நிகழ்வுகள். யாராவது நம்மிடம் வந்து சதா நினைவுட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய பசிக்கு அடுத்தவர் சாப்பிட முடியாது, நம்முடைய தூக்கத்தை இன்னொருத்தர் தூங்க முடியாது, நாம் தான் அவற்றை செய்ய வேண்டும். இதே கண்ணோட்டத்துல வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். ஏதோ ஒரு பிரச்சனை என்ன அடுத்தவற்ற ஆலோசனை கேட்கலாம் தவறில்லை, ஆனா நாம் தான் முயன்று தீர்வை நோக்கி செல்லணும். நம்முடைய சில குறைகளும் சிந்தனைகளும் பிரச்சனைகளும் வித்திடுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தொடக்கத்திலேயே அதை சரி செய்து விட்டால் வாழ்க்கை ஓஹோதான்.

நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் தேவர் மகன் திரைப்படத்தினுடைய நினைவலைகளை தட்டி எழுப்பிய நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், மற்றும் ஊக்கத்தினால் வரும் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நமக்கு எடுத்துரைத்த அன்பு சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு, உலகில் மிக விலைமதிக்க முடியாத இரண்டு விஷயங்கள் உள்ளன. தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு, இரண்டாவது எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை. 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கிய நாய் வீட்டிலும் 25 வருடம் வளர்த்த தாய் முதியோர் இல்லத்திலும் காண முடிகிறது. யாரிடமும் சொல்ல முடியாமல், சொல்லவும் தெரியாமல், மனசுக்குள் சுமக்கும் வழிகளுக்கு நாம் வைத்திருக்கும் பெயர்தான் ஒன்றுமில்லை. நல்ல உறக்கம் நோயை குணமாக்கும், நல்ல சிரிப்பு ஆயுளை கூட்டும். ஆனால் உறக்கமும் சிரிப்பும் நம் வாழ்க்கையில் இல்லை என்பதே உண்மை. நீங்கள் கோபமாய் இருக்கும் பொழுது உங்களது பேச்சையோ செயலையோ தாமதப்படுத்துவது நல்லது. காரணம், அந்த தாமதம் நீங்கள் அமைதியாவதற்கு துணை புரிகிறது என்கின்றார் கௌதம புத்தர். உங்கள் எதிரிகளை குழப்பத்தில் அச்சுறுத்தும் மிக வலுவான ஆயுதங்கள் உங்கள் மௌனமும் உங்கள் பொறுமையும் தான். வாழ்க்கையில் வெந்து நொந்தவர்களுக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று. கோபத்தில் மௌனத்தையும் கையாள்பவர்கள் பெரும்பாலும் தோல்வியை சந்திப்பதில்லை என்றும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?

தமிழச்சி பால் குடிச்சவண்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னொரு கட்டு பாவோ திரிப்பச்சா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அன்பர்களே, வணக்கம் அன்பர்களே. இன்றைய தியானம் சகோர பக்ஷி. அண்ணலே, நின் அருளை அல்லாது வேறு ஒன்றையும் நான் கனவிலும் கருதேன். சகோர பக்ஷி மண்ணை வந்து மிதிப்பதில்லை, மண்ணில் படிந்த எதையும் உணவாக ஏற்பதில்லை. சந்திர வெளிச்சம் ஒன்றே அதற்கு உணவு. மதி மறைந்திருக்கும் போது அது உணவற்றிருக்கும். நல்ல சாதகன் கடவுளிடத்திருந்து வரும் பேரானந்தத்தை புசிக்கின்றான். அது வராத வேளைகளில் அற்ப உலக இன்பத்தை கண்ணெடுத்து பார்ப்பதும் இல்லை. நெடுநாள் காத்திருந்தும் கடவுளிடத்து வரும் பேரானந்தத்தையே தனக்கு சொந்தமாக்குகின்றான். சந்திரனை நாடும் சகோர பக்ஷி போல் அறிவில் வந்த பரஞ்சோதியை யாம் வஞ்சிப்பதென்னாளோ என்பார் தாயுமானவர். நவகிரக ஹோம பூஜை செய்து கொள்வதால் உங்களுக்கு நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்கும், காரிய தடைகள் நீங்கும், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமண தடை தாமதங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருந்தால் அந்த கிரக தோஷங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் அடைய நவகிரக ஹோமம் செய்வது நல்லது. அன்பர்களே, இந்த நவகிரக சாந்தி ஹோமம் நமது திருக்கோவிலில் மாதாந்திர வார கடைசியான சனிக்கிழமையில் காலை 10 மணி அளவில் நடைபெற ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் எம்மையோ அல்லது குருமார்களையோ தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் காலை 9:45 மணிக்குள் நமது திருக்கோவிலுக்குள் வந்திருந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.

இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் சிறு தொண்ட நாயனார். சோழ நாடு என்றால் நீர்வளம் நிலவளத்திற்கு கேட்கவா வேண்டும்? திருச்செங்காட்டங்குடி காவிரி திருநாட்டில் உள்ளது என்று சொன்னாலே போதும், அதன் வளத்தை தனியே எடுத்துச் சொல்லவா வேண்டும்? அந்த ஊரில் பரம்பரை பரம்பரையாக அரசனுக்கு மந்திரியாகவும் சேனை தலைவராகவும் உள்ள மாமாத்திரர் குலத்தில் உதித்தவர் பரஞ்சோதியார் என்னும் சிவபக்தர். வடமொழி தேர்ச்சியும் உள்ளவர். படைக்கல பயிற்சியும் ஆணையேற்றம் குதிரையேற்றம் ஆகியவற்றிலும் அவர் பேராற்றல் உடையவராக விளங்கினார். இத்தனை கலைகளிலும் பயிற்று தேரல் பெற்ற அவருடைய உள்ளம் எப்பொழுதும் சிவன் கழலையே சிந்திக்கும் இயல்புடையதாக இருந்தது. சிவன் அடியார்களிடம் பெருமதிப்பு வைத்து வழிபட்டு அடியார்களின் தொண்டினும் சிறந்து நின்றார். அரசனுக்கு அவர் மிக நெருங்கியவராய் அவருக்கு வேண்டும் பொழுதெல்லாம் துணையாகச் சென்று போர் செய்து பகங்கரை புறங்கொண்டு வருவார். ஒருமுறை வடக்கே வாதாபிக்கு சென்று அங்குள்ள மன்னரை போரில் வென்று நிதிக்குவைகளை சோழ நாட்டிற்கு கொண்டு வந்து அரசன் முன் வைத்தார். வடபல மன்னன் படைப்பலம் மிகுதியாக உடையவன். அவ்வளவு பெரிய மன்னனை பொருது வென்று வந்த பரஞ்சோதியாரை சோழ மன்னனும் பிறரும் பாராட்டினார்கள். நம்முடைய படைக்கு இத்தனை வலிமை உண்டு என்று நான் நம்பவே இல்லை என்றான் அரசன். நம் படை வலிமை காரணம் என்று படைத்தலைவராகச் சென்று பரஞ்சோதியாருடைய வலிமைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றார் ஒரு அமைச்சர். அவருடைய உடற்பலமும் படைக்கல பயிற்சி பலமும் கூட காரணம் என்று ஒரு அமைச்சர் சொன்னார். அது என்ன, அப்படி சொல்லுகின்றீர்? அவருக்கு தேர்ந்த படைக்கல பயிற்சி இருப்பதனால் தானே இந்த வெற்றி கிடைத்தது என்று கேட்டான் அரசன். அவர் இந்த படைகளை நம்புகின்றவர் அல்ல, இறைவனுடைய திருவருட்பலத்தை நம்பி வாழுகின்றவர். அந்த வலிமையினால் அவர் எந்த செயலை மேற்கொண்டாலும் வெற்றி உண்டாகும். இறைவன் அன்பராகிய அவருக்கு இணையாக சொல்ல யார் இருக்கின்றார்கள் என்று மற்றோர் அமைச்சர் கூறுவதை கேட்ட மன்னன் சிறிது யோசனையில் ஆழ்ந்தான். பரஞ்சோதியார் சிவனடியார் என்று சொன்னீரே, அவருக்கு எப்படி படைக்கல பயிற்சி கைகூடியது? தம் கடமையை நன்றாக செய்ய தெரிந்தவர் அவர். எந்த செயலை செய்தாலும் இறைவனடி மாறாத சீலர் என்றார் அமைச்சர். அத்தகைய பெரியவரை நம் கடவுளைப் போல வைத்து வழிபடுவதை விட்டு போர் செய்ய நாம் அனுப்பியது தவறு. அவரை ஏவல் கொள்ள நாம் யார் என்று சொல்லிய அரசன் பெருமூச்சு விட்டான். பரஞ்சோதியாரை அழைத்து வரச் செய்து அவர் அடிபணிந்து, தங்களை போர்முனைக்கு அனுப்பிய என் பேதமையை பொறுத்தருள வேண்டும். தங்கள் பெருமை இத்தனை காலம் எனக்கு தெரியாமல் போயிற்று என்று இறங்கினான் அரசன். பரஞ்சோதியார் மன்னர் எதிரில் வணங்கி, எனக்கு எந்த தொழிலில் உரிமை உண்டோ அதனை நான் செய்தேன். அப்படி செய்வது என் கடமை அல்லவா? அதில் என்ன தீங்கு எனக்கு உண்டாகும் என்று பணிவுடன் கூறினார். அரசன் அவரை கும்பிட்டு, இனி தங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே நான் ஏவல் இடமாட்டேன். தங்கள் விருப்பப்படியே இருந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி பொன்னும் பொருளும் வழங்கினான். அவர் வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராத வண்ணம் இறைவெளி நிலங்களை அளித்தான். இதுவும் இறைவன் திருவருள் என்று எண்ணிய பரஞ்சோதியார் அவ்வூரில் உள்ள கணபதீச்சரம் என்னும் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு சிவபக்தியிலும் அடியார் பக்தியிலும் மென்மேலும் சிறந்து நின்றார். பின்பு நல்ல குடியிலே பிறந்த வெண்காட்டு நங்கை என்னும் பெருமாட்டியை மணந்து இல்லறத்தை முறைப்படி நடத்த தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் சிவனடியாரை பணிந்து அவர்களுக்கு உணவூட்டிய பின்பே உண்ணும் வரையறையை மேற்கொண்டார். அவருடைய விருப்பத்திற்கு இசைந்தவாறே வெண்காட்டு நங்கையாரும் வேண்டுவன செய்ய அவர்களுடைய இல்லறம் எதனாலும் குறைவென்று நன்கு நிகழ்ந்து வந்தது. புகழாலும் நிலையாலும் பலர் போற்ற வாழ்ந்த பரஞ்சோதியார் அடியார்களிடம் மிகவும் பணிவாக ஒழுகி அவர்களிடம் பயபக்தியுடன் பழகினார். எல்லாவற்றிலும் பெரியவராகிய அவர் சிறியவரைப் போல அடங்கி ஒழுங்கியிருத்தலை கண்டவர்கள் அவரை சிறு தொண்டர் என்று அழைக்க தலைப்பட்டனர். இறைவன் திருவருளால் சிறு தொண்டருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சீராளன் என்று திருநாமம் புனைந்து மிக செல்லமாக வளர்த்து வந்தனர். அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற சிறப்புகளை செய்து குழந்தையை சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் வளர்த்து வந்தனர். சீராளன் பள்ளிக்கு செல்லும் பருவத்தை அடையவே பெற்றோர் அவனை பள்ளியில் சேர்த்து அவன் கல்வியில் சிறந்து வளர்வதை அறிந்து இன்புற்றனர். இவ்வாறு இருக்கையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒருமுறை அத்தலத்திற்கு எழுந்தருளினார். அவரை வணங்கி வழிபட்டு அன்பு செய்த இன்புற்றார் சிறு தொண்டர். சம்பந்த பெருமான் சிறு தொண்டர்

தம் திருப்பதிகங்கள் இடையே சிறப்பித்து பாடி சில நாள் அங்கேயே தங்கி புறப்பட்டார். சிவபெருமான் திருத்தொண்டருடைய அன்பை நுகர்வதற்கு, அவருடைய பெருமையை உலகம் அறியும்படி செய்வதற்கு திருவுளம் கொண்டான். பைரவ திருக்கோலம் பூண்டு திருஞ்செங்காட்டுக்குடியை அடைந்தான். சிறு தொண்டருடைய வீட்டை தேடிச் சென்ற பைரவர் அங்கு வீட்டுக்குள் புகுந்து சிவனடியாருக்கு உணவளிக்கும் சிறு தொண்டர் வீட்டில் இருக்கின்றாரோ என்று கேட்டார். அப்பொழுது அவர் வீட்டில் ஏவல் புரியும் சந்தனம் என்னும் பெயருடைய நங்கை அவரை கண்டு சிவனடியார் என்றறிந்து வணங்கி, அவர் சிவனடியார்களை தேடிக்கொண்டுதான் போயிருக்கின்றார், வந்து விடுவார், தாங்கள் உள்ளே வந்து எழுந்தருள வேண்டும் என்று கூறினாள். பெண்கள் மட்டுமே உள்ள இடத்தில் நாம் வருவதில்லை என்று சொல்லி அவர் புறப்படும் பொழுது சிறு தொண்டர் மனைவியராகிய திருவெண்காட்டார் நங்கையார், இதோ அவர் வந்து விடுவார், தாழக்க மாட்டார் என்று சொன்னார். நாம் சிறு தொண்டரை காண்பதற்காகவே வந்தோம், அவர் இல்லாத சமயத்தில் இங்கே இருக்க மாட்டோம். இவ்வூர் திருக்கோவிலில் உள்ள அத்தி மரத்தின் கீழ் இருக்கின்றோம், அவர் வந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் போய்விட்டார். சிறிது நேரம் கழித்து சிவனடியாரை தேடிய நாயன்மார், சிவனடியார் யாரையும் காணாமல் வாட்டத்தோடு வந்து சிறு தொண்டரிடம் அவர் மனைவியார் பைரவ திருக்கோலத்தில் இருந்த அடியார் வந்து போன செய்தியை தெரிவித்தார். உளம் கழி கூர்ந்த அவர் உடனே திருக்கோவில் சென்று பைரவரை கண்டு நின்றார். அப்பொழுது பைரவர், நீர்தாம் பெருமை பெற்ற சிறு தொண்டரோ என்று கேட்டார். உடனே அவர், அடியேனுக்கு ஒரு தகுதியும் இல்லாவிட்டாலும் அந்த பெயரால் அன்பர்கள் அழைப்பதுண்டு. இன்று சிவனடியார் யாரையும் காணவில்லையே என்று வருந்தி இருந்த எனக்கு நீங்கள் கிடைத்தீர்கள். அடியேன் இல்லத்துக்கு எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும் என்று பணிந்து வேண்டினார் சிறு தொண்டர். நாம் வடநாட்டில் உள்ளோம், உம்மை காண வந்தோம், எனக்கு வேண்டிய உணவை வழங்குதல் உம்மால் முடியாது என்றார். சிவனடியார்களுக்கு கிடைக்காத பொருளும் உண்டோ, தங்களுக்கு எந்த வகை உணவு வேண்டும் என்று அருளுங்கள் என்றார். நாம் 6 மாதம் உண்ணாமல் இருந்து பிறகு பசுவை அடித்து உண்ணும் வழக்கம், இன்று அப்படி உண்ண வேண்டிய நாள், உம்மால் அப்படி செய்ய முடியாது என்றார். என்னிடம் ஆடு மாடு எருமை என 3 நிறைகளும் இருக்கின்றன, தேவரேருக்கு எத்தகைய பசு வேண்டுமோ அதை தெரிவித்தால் வீட்டுக்கு சென்று அது அமைக்க செய்துவிட்டு காலம் தவறாமல் இங்கே வந்து அழைத்து செல்வேன், சொன்னால் உமக்கு விரோதமாக இருக்கும், நாம் உண்ணும் பசு என்று நரப்பசுவியே உண்போம், 5 பிராயமுள்ள குழந்தையாக உடம்பில் மறு ஏதும் இல்லாதவனாக இருக்க வேண்டும், இன்னும் வேண்டியதை சொன்னால் நீர் வருந்துவீர் என்றார். அருமையான பொருள் என்றும் ஏதுமில்லை, விரைவில் தாங்கள் வேண்டியதை சொல்ல வேண்டும் என்று நின்றார் அடியார். ஒரு குடிக்கு 1 மகனாக உள்ளவனை தந்தை அறிய தாய் பிடிக்க வேண்டும், அவர்கள் மனம் உவந்து கறி சமைத்து தந்தால் அதை நாம் உண்போம் என்றார் பைரவர். வானவெளியில் சுழலும் நவங்கிரகங்களாக போற்றப்படும் 9 கோள்கள் நமது வாழ்க்கையில் தினசரி நாம் செய்யும் கர்மாக்களை நிர்ணயம் செய்கின்றன. ஒருவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரம் எனப்படுகின்றது. நவகிரக ஹோமம் மற்றும் நட்சத்திர சாந்தி ஹோமம் என்பது இந்த சக்தி வாய்ந்த நவகிரகங்கள் மற்றும் ஒருவரது ஜென்ம நட்சத்திரத்துடன் ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்தவல்ல சக்தி வாய்ந்த வேத கால வழிபாடாகும். 2 ஹோமங்களும் சேர்ந்து நடத்தப்படும் இந்த கூட்டு ஹோம வழிபாடு வேத கால ஆகம நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தின் முக்கிய அம்சங்களுடன் நீங்கள் நல்ல முறையில் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள உதவுகின்றது. இதனால் கிரகங்களின் ஆதரவுடன் உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைத்துக் கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை நவகிரக சாந்தி ஹோமம் நமது திருக்கோவிலில் காலை 10 மணியில் இருந்து நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த ஹோமத்தில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் தெய்வீக ஆற்றல் மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியவை. இவை ஒரு பலமான கவசம் போல உங்களை சூழ்ந்து காணப்பட்டு எதிர்மறை சக்திகள் துரதிருஷ்டம் போன்றவை உங்களை அணுகாமல் தடுத்து பாதுகாக்கும். மேலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துடன் தொடர்புடைய குறிப்பிட்ட சில கிரக அமைப்புகளும் சில தோஷங்களையும் உருவாக்கலாம். இவற்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளையும் போக்க வல்லமை மிக விசேஷமான இந்த ஹோம மந்திரங்களுக்கு உண்டு. இந்த ஹோமம்
உங்கள் தலையெழுத்தையே நல்ல முறையில் மாற்றி அமைத்து பெருவாழ்வு வாழ்வதற்காக செய்யப்படக்கூடியது. நவகிரக ஹோமம் மற்றும் நட்சத்திர சாந்தி ஹோமம் வேத சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்த நமது குருமார்கள் ஆகம விதிப்படி பக்தி சிரத்தையுடன் முறையாக செய்வார்கள். உங்கள்